0: 哇，太猛了！太猛了！太猛了！
1: 太猛了！太
0: 猛了！
1: 太猛了！太猛了！太
0: 猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了！太猛了

0: ki sawa ge thubla minchi ki gyurim na khap kya me go bi tha na gu la phok to me be thone shyo gyun kang ya me ba ya ne sang thu
1: gyun thong ya me ni ri tha thie wei ren xin ki ya me ni la phen bu yu gyurim yong la xiep xu yu bie xiep xu bi chi la ge lin yu kha ba ang cha le wo ye gu ji chu sum gu gu gu chu sum san ye la sen yang chen lam fu kang mian kang ki ne de bu sar be kha ji qing bi tang na ye di tang di ne xi ge ji lu mu che di kui kha ji qing bi tang na ye mie che chong kang luo wo chong ge ni tong qu guan bu lam luo ge lu chong tang bu kha ji qing bi tang na ye mie che chong kang
2: da ya zha a ki sa
3: zha de le du du zhu ge
4: zha ga di si si ge ba ke yo ma re ran bu luo qin qin de ma re han li fang di pe ji shi dan da di na ge ju zhi zuo ne ren chung ge mian zi re
3: 前张家的捐钱名都拿张
4: 拿不也不去吃鱼苏苏这门有了点钱韩立方陪去当的这个人都是刚就张姐婆婆当苏苏这门个人呢就是地来人自己婆婆当俺的出血当呢所以也不去领给这样我是恰恰都是也做苦下了你让了陪去当呀的韩立方给吞下三不的日当去落了呀你没我了呀慢慢细细的当南部了呀南部帮不也不去要的
5: 韩立方的屋内要多韩立方跟踪店的阿玛拉的班的名字也不是那种人他是温州传媒强国长韩立方从康公司旁冷书米州三边窝韩立方从康林国下蓝体给科普洛车开始韩立方从康狼火动我堂卡拉萨瓦你年为个八八十住狼子预防八八张西康的配套预防八八张西康起日本美巴娘们连堂催的狼球冷血团八堂 刚拉四处狼吧八百年在堂轮中八百平年三个开不锁机八百年团月车预防八百张三康的平年人民啊娘们连堂催的狼球预防八百张三康起七来明年做兵窝帮年居得堂八百张三几个月边过年配巴了各所修堂的卡巴了今年我用啊车子预防八百张三康起七来明年开一八百大江七百四江龙就接触了人民啊娘们连堂催的狼球八百年在堂 轮中八个平年三个开不锁机八百年团月车预防八个张三康的平年人民啊娘们连堂催的狼球三年哈斯冲击杨振罗浪我大昂脚松陆地卡巴尔列国也估计主计松啊积极给

0: Ri.
1: Pala.
0: Yombe. Pala.
1: Tot chap tiesme.
0: Tarchins. Tarchins. Zhe Yu.
2: Lis.
0: Pomodi. Mone pakja sha song wa.
1: To jian na.
2: Ge jing shi.
1: Mekin po xia, nang ta min tuwa.
2: Ho si.
0: Ya, zi, pomo.
2: Wa nang ta min.
0: Ha si, jo, zhe yu, ne gar jue da. Mei yo la, ken zhe do.
2: A le, nang ta min tu, ma ding nang su mei zang. Dos ni jem su shi. Tu dem na.
0: Yes, to chen na.
2: Ke nang wa shi, chen wa ni zhu yi da.
1: Pala.
0: Oh.
1: Mingal de yagi zhu lu ni sa. Amla le xie ba pi sa. Kunda zhi zhen tang de lang gal du.
0: Yong a.
2: Chu. Amla.
0: Oh.
2: 秋冬五月三，这雨要出鬼了的。
1: Yes，彭某，
2: 阿妈啦，哎，你来多少？秋是冬啊，我呀，俺们这马些啊，伊达，是不是些啊？呀，是不是伊达？呀，秋冬的，你把那空插起头不要紧，等给张哥入不去咱们多，我那一年个钱不得些，要去吧。你给你的鞋货，你给了奥特曼似的。
3: 然后收到全球前辈嘛多，经过熊的修自己也多啊。彭部长，我那六个钱不多啊，拿不动吧，吃不到真便宜。巴拉，五月给我去打饺子，
2: 五月那啦，
3: 呀，阿姐，
2: 等一不着，
3: 阿姆拉，阿姐，今天你配不着，心痛，心痛，心痛，心痛，让侬打不多啊，客气说，让侬打不多，阿姐，让老爸吃点不是呗？
0: 心痛阿姆拉，天灵。
3: キランプも外交部屋切度。茶会提交。別世都め、空世都。あ、あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ。あ
2: Kuja di kene chumbi na?
3: U chuan yi, jesu li, pomo si kesu. Meyo la, nye pomo kuwa to. Kirang pomo